ஞானக சமயோ ரமரியோ கயோ அபக்யோ ரோவத் அந்த மனமாயா மே ரமரியோ நிக்சத் நாஹின மீத் நானக மூரித சித்திரி ஜியோ சாட்டித் நாஹின பீத் நரசாஹத் கச்ச ஓர்